சித்தித்தாக்கு வகே மமத்து என்னங்கேசு புன் சித்தித்தாக்கு

0: ஒவ்வொரு ஸ்துதி வேகம் ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஒவ்வொரு நமஸ்கார வேவா தேவியான் மகான்
1: ரீதி ரபஷிகர பக்கத்தில பஷ.